அம்பலம் ஹொல்பு அமுல் தம்பு சிலேர் செய்தான் பீர் உம் கொயபல் முதல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குணம்.